அப்படியே நீயே புஞ்சிரிச்சாரே வந்தரே, நெஞ்சில என் சுவாசத்தறியன் சாரத்தில்.

0: தயாரானா?
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: அகலியம் 90.4 பாலக்காடு நெஞ்சின் கூடுதாலும் கேட்டு கேட்டு கூட்டுகூடாம்.